அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலை பாடியிருப்பவர்கள் சூலமங்கலம் ராஜலக்ஷ்மி, எம் ஆர் விஜயா. பாடல் இடம்பெற்ற படம் தெய்வம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் நீங்கள் கேட்கவிருப்பது தேனிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி. தொடக்கமாக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள இரு பாடல்களை அடுத்தடுத்து ஒலிபரப்ப கேட்கலாம்.

லட்சுமி அயற்சியை களைபவள் ஜெயலட்சுமி, மகிழ்ச்சியை தருபவள் தனலட்சுமி, அயற்சியை களைபவள் ஜெயலட்சுமி, வளர்ச்சியை

யாவினுக்கும் கை கொடுப்பாள். அன்பர் போரிடும் நல்ல செயல் தன்னை முடிப்பாள். அன்பர் போரிடும் நல்ல செயல் தன்னை முடி

நேரம் 6:30. சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz பண்பலை வழங்கும் தேனிசை நிகழ்ச்சியில் அடுத்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும்.

0: என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவதில் விளையாட்டுத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கட்டான தருணங்களில் பிற நாடுகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடு காரணமாக இந்தியா மீதான உலக நாடுகளின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் திறன் மேம்பாடு, பரிசோதனை, வடிவமைப்பு, தொழில்நுட்பம், தொழில் முனைவு மேம்பாடு, கடனுதவி, ஏற்றுமதி ஊக்குவிப்பு மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை ஜவுளித்துறைக்கு இந்த மையங்கள் வழங்கிடும் என்று கூறினார். இந்த கூட்டத்தில் தொழில்நுட்ப மேம்பாடு, சீர்திருத்த நடவடிக்கைகளின் செயல்பாடுகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். இந்திய ஜவுளித்துறையை நவீனப்படுத்தும் வகையில் தொழில்நுட்ப மேம்பாட்டு நிதி திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்களின் அமலாக்கம் குறித்தும் அமைச்சர் ஆய்வு செய்தார். பயனாளர்களின் பயன்பாட்டுக்கு உகந்த வகையில் நவீன முறையில் மேம்படுத்தப்பட்டுள்ள புதிய இணையதளத்தின் செயல்பாட்டையும் அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தொடங்கி வைத்தார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு திட்டப்பணிகளை அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரை எல்லிஸ் நகரில் வீட்டு வசதி வாரிய வளாகத்தில் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் அமைப்பதற்கான பணிகளை விரைவில் தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்களின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றும் வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகள் மற்றும் வீட்டு மனைகள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறினார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த சில நாட்களாக மதுரை, திருப்பூர், நீலகிரி, கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மாணவர் சேர்க்கை இல்லாத காரணத்தால் பல தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு வருவதாக வெளியாகும் செய்திகள் வருத்தம் அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அரசு அங்கன்வாடி மையங்கள் மற்றும் தொடக்க பள்ளிகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகள், தரமான கல்வி ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட சிப்பாய் புரட்சியின் 220th நினைவு தினம் வேலூரில் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இச்சம்பவத்தின் நினைவாக வேலூர் கோட்டை எதிரே தமிழக அரசால் அமைக்கப்பட்ட நினைவு தூணில் முன்னாள் ராணுவத்தினர், பொதுமக்கள் உள்ளிட்டோர் பெருமளவில் பங்கேற்று அஞ்சலி செலுத்த உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220th நினைவு தினம் இன்று வேலூரில் அனுசரிக்கப்படுகிறது. இச்சம்பவம் நினைவாக வேலூர் கோட்டை எதிரே 1998 தமிழக அரசால் நினைவு தூண் அமைக்கப்பட்டு ஆண்டுதோறும் July 10 அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. அதனையொட்டி இன்று காலை வேலூர் கோட்டை எதிரே உள்ள சிப்பாய் புரட்சி நினைவு தூணில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் முன்னாள் ராணுவத்தினர், பொதுமக்கள் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த உள்ளனர். வேலூரில் இருந்து மோகன்.
0: நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் பருவமழை காரணமாக உதகை, கூடலூர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் இதமான சூழல் நிலவி வருகிறது. முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதிகளில் வனவிலங்குகள் உணவிற்காக சாலைகளில் வலம் வருவதால் சுற்றுலா பயணிகள் உரிய முன்னெச்சரிக்கையுடன் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் உதகை, கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்து

0: வருகிறது. குறிப்பாக முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் வனப்பகுதி பச்சை பசேல் என காட்சியளிக்கிறது. இதனால் தெப்பக்காட்டிலிருந்து தொரப்பள்ளி மற்றும் மசினகுடி சாலை, மாயார் மற்றும் சிங்காரா சாலையோரங்களில் ஏராளமான வனவிலங்குகள் தென்பட்டன. இந்நிலையில் சாலையோரங்களில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் வாகனங்களை நிறுத்தி வனவிலங்குகளை பார்ப்பது, புகைப்படம் எடுப்பது போன்ற செயல்களை தவிர்த்து பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
1: தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலை பெய்த மழை காரணமாக விமான நிலையத்தில் 20 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் திருத்தணி, ஆர்கேபேட்டை, திருவாலங்காடு, திருவள்ளூர், ஆவடி போன்ற பகுதிகளில் நேற்று கனமழை பெய்து குளிர்ந்த சூழல் நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரைச் செய்திகள். அமெரிக்கா நடத்திய தாக்குதலை அடுத்து பஹ்ரைன், குவைத், கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. பயங்கரவாத ஆதரவு நாடு என்ற பட்டியலிலிருந்து சிரியாவை நீக்குவது என்ற முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் கணித்துள்ளது. செயற்கை கருத்தரிப்பு மருத்துவமனைகளில் விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவது குறித்து ஆய்வு செய்வதற்காக உயர்நிலை நிபுணர் குழுவை தேசிய மகளிர் ஆணையம் அமைத்துள்ளது. விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத மதுபான உற்பத்தி நிறுவனங்களுக்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. உள்நாட்டு காலணி உற்பத்திக்கான சூழல் அமைப்பை வலுப்படுத்தும் வகையில் தரக்கட்டுப்பாட்டு விதிகள் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் தாய்மார்களுக்கு நினைவு பரிசு பெட்டகத்தினை ஆட்சியர் திரு மதுபாலன் வழங்கினார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் குறித்த கருத்தரங்கம் நேற்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே வனத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 யானை தந்தம் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் பாட்டவயல் பகுதியில் கம்பி வேலியில் சிக்கியிருந்த சிறுத்தையை மீட்ட வனத்துறையினர் முதுமலை வனப்பகுதியில் பாதுகாப்பாக விடுவித்தனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவின் அஸ்திக் பிரதான், சந்திரமோல் சாபு, சேது மிஸ்ரா, ஷிரவானி சாங்கல் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் சிவாஜி பரஷுராம் வெள்ளிப்பதக்கமும், வினோத் சிங் வெண்கலப்பதக்கமும் வென்றனர். ஆடவர் வட்டு எறிதலில் இந்தியாவின் பரத்பிரீத் சிங்கும், மகளிர் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் ஓட்டத்தில் இந்தியாவின் பிராச்சி தேவ்கரும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ருமேனியாவின் விளாட் விக்டர் கார்னியா, மால்டோவின் ராடு ஆல்பர்ட் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கோவை நீலகிரி
2: इयम् आकाशवाणी सम्प्रति वार्ताः श्रूयन्ताम् प्रवाचिका निधिः झाः. अथ वार्ताः. प्रधानमन्त्री नरेन्द्रमोदी प्रावोचत् यत् 21st century भारतं विकसित भारतं भवितुं सङ्कल्पबद्धं वर्तते. तेनोदीरितं यत् साम्प्रतं भारतं तादृशः देशः यः अधिकविकासे विश्वसिति. विगत 12 वर्षेषु स्वस्य तृतीयम् आस्ट्रेलिया भ्रमणं हेट्रिक् इति विज्ञापनम्.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்களின் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். நிகழ்ச்சி நிரல் காலை 7:25 திரை இசை, 7:30 ஆர்ட் சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரை கானம், 9:00 அரங்கிசை, இதில் கோலேரி ஜி வினோத்குமார் அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறும், சின்னராஜகுப்பம் ஆர் எஸ் மகாலிங்கம் அவர்கள் தபில், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை கானம், 11:30 மல்லே பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் வி ஞானப்பிரசுன்னா அவர்களின் உரை இடம்பெறும், 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை கானம், 12:50 மெல் இசை, பிற்பகல் 1:10 இசை மலர், இதில் லலிதா சேஷாத்ரி அவர்களின் பாட்டு, டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் கடம். இரண்டு 2:30 திரை காணம், 3:00 மதுரம் மதுரமி சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். மாலை 5:00 அரங்கிசை, கீர்த்தனா வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம், கும்பகோணம் எம்ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், மன்னிக்குடி எஸ் சந்திரசேகரன் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, இவை இரண்டும் டெல்லி அஞ்சல். 7:10 இளைய பாரதம், சுற்றுச்சூழல் தனிநபர் பொறுப்பா சமூக பொறுப்பா, பட்டிமன்றம், பங்கேற்பவர்கள் ஆர் பென்னிஹென், தனிநபர் பொறுப்பு அணி எஸ் கீர்த்தனா ஆர் சுபாஷ், சமூக பொறுப்பு அணி ஜி எஸ் கார்த்திக் கிருஷ்ணன், ஏ அனிஷா ஷாஃப்ரின் ஆகியோர். 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரை காணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரை காணம். நேர்களே, இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: ஹாய் மேனகா, புதுசா வீடு கட்டிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன்.
1: ஆமா பிரியா, அந்த ப்ராசஸ் தான் போய்கிட்டே இருக்கு.
0: சரி, மழை நீர் சேகரிப்பு தொட்டி வச்சுதானே பிளான் பண்ணிருக்க?
1: அடடே, அத நான் சுத்தமா மறந்துட்டேனே.
0: மறந்துட்டியா? உன்னோட தலைமுறை இருக்கணும்னு வீடு கட்டுற, அப்போ அதே தலைமுறைக்கு குடிக்க தண்ணீரும் வேணும் இல்லையா?
1: ஆமா பிரியா, கரெக்டா சொன்ன.
0: அதுக்குதான் மழை நீர் சேகரிப்பு தொட்டி. மழை காலத்துல தேவையில்லாம வீணடிக்கிற தண்ணீரை சேர்த்து வச்சு நமக்கு எப்ப வேணுமோ பயன்படுத்திக்கலாம்.
1: அருமையா சொன்ன பிரியா, இப்பவே மழை நீர் சேகரிப்பு தொட்டி வைக்க ஏற்பாடு பண்றேன்.
0: ஒவ்வொரு வீட்டிலும் மழை நீர் சேகரிப்பு தொட்டி வைப்போம்,
1: மழை நீரை சேகரிப்போம்.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை,
3: இலவசமாக கண்டுகளிப்போம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் தொடர்வது தெலுங்கில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள் இடம்பெறும்.
5: ஆகாசவாணி வார்த்தலு சதுவுதோந்தி ఎంట్రపాటి మాధవిలత. ఎలక్ట్రానిక్స్, ఆటోమొబైల్స్, ఫార్మాస్యూటికల్స్ లో మేక్ ఇన్ ఇండియా ఒక గ్లోబల్ బ్రాండ్గా మారిందని ప్రధానమంత్రి నరేంద్ర మోదీ అన్నారు. నైపుణ్యం కలిగిన నిపుణులు, సంస్థల వల్ల భారత్ అత్యంత ప్రాధాన్యత గల గమ్యస్థానంగా ఎదుగుతోందని ఆర్థిక మంత్రి నిర్మలా సీతారామన్ చెప్పారు. ఒక దేశం ఒకే ఎన్నిక ప్రతిపాదిత చట్టాన్ని పరిశీలిస్తున్న సంయుక్త పార్లమెంటరీ

காலனி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புவனேஸ்வரில் தேசிய அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்வி நிறுவனத்தின் 15வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். உலகின் முன்னணி நாடாகவும் நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கும் அறிவியல் துறையில் தன்னிறைவு பெற வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். உலக அளவில் பருவநிலை மாற்றம், பொது சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம் போன்ற அதிகரித்து வரும் பல்வேறு சவால்களுக்கு தீர்வு காண்பதில் அறிவியல் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். எல்லை பாதுகாப்பு, எல்லை பகுதிகளை ஒட்டியுள்ள பகுதிகளின் மேம்பாடு, கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றை ஒன்றிணைந்து மேற்கொள்வதன் மூலம் உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் சிறப்பான பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். எல்லைப் பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எல்லையோர கிராமங்களில் அரசின் நலத்திட்ட உதவிகள் 100% கிடைப்பதை உறுதி செய்வதன் மூலம் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக மக்கள் இடம்பெயர்வதை தவிர்ப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியா மியான்மர் இடையே 31,000 கோடி ரூபாய் செலவில் 1,600 கிலோமீட்டர் தொலைவிற்கு வேலி அமைக்கப்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். சர்வதேச திறன் மையங்களை அமைப்பதற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டில் உரையாற்றிய அவர், திறன் வாய்ந்த பணியாளர்கள், சிறந்த நிறுவனங்கள், புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான சூழல் அமைப்பு ஆகியவை இதற்கு பெரிதும் உறுதுணையாக உள்ளது என்று கூறினார். நாடு முழுவதும் உள்ள 2,100 சர்வதேச திறன் மையங்களில் 23 லட்சத்துக்கும் அதிகமானோர் நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை பெற்றுள்ளதாக அவர் கூறினார். இந்த மையங்கள் ஆண்டுதோறும் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு வருவாய் ஈட்டி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பொறியியல், ஆராய்ச்சி, செயற்கை நுண்ணறிவு, சைபர் பாதுகாப்பு, நிதி, வடிவமைப்பு, தரவு அறிவியல் போன்ற துறைகளில் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதில் இந்த மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். வெளிநாட்டு நிறுவனங்கள் இத்தகைய திறன் மையங்களை இந்தியாவில் அமைப்பதற்கு ஆர்வத்துடன் உள்ளதாக அவர் கூறினார். இத்தகைய மையங்கள் அடுத்த தலைமுறைக்கான தொழில்நுட்பம், உற்பத்தி, நிறுவன மேலாண்மை போன்ற துறைகளின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் போக்குவரத்து துறையில் மாற்றங்களை ஏற்படுத்த உதவிடும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்ற பல்முனை போக்குவரத்து குறித்து 3 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதைப்படிவ எரிபொருளை சார்ந்திருப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் செலவு உட்பட பெரும் பொருளாதார செலவுகள் ஏற்படுவதாகவும், இதனை தவிர்க்க மலிவு விலையிலான மாற்று எரிபொருள் பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து அவர் விரிவாக எடுத்துரைத்தார். சாலை விபத்துகள் குறித்து கவலை தெரிவித்துள்ள அமைச்சர், இதனை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய விதிமுறைகள் வரும் செப்டம்பர் 1 முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இந்த மாநாட்டில் நாடு முழுவதும் இருந்து 15,000 பேருந்து உரிமையாளர்கள், 250 கண்காட்சி பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆஸ்திரேலிய பயணம் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை மேலும் வலுவடைய செய்யும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவிற்கு தொடர்ந்து யுரேனியம் வழங்குவதற்கான முடிவு இறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒப்பந்தம் தூய்மை எரிசக்தி துறையை வலுப்படுத்துவதற்கும் கார்பன் வெளியேற்றத்தில் நிகர பூஜ்யம் என்ற இலக்கை எட்டுவதற்கும் உதவிடும் என்றும் கூறினார். விரிவான பொருளாதார ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை விரைவுபடுத்துவது என இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் இரு தலைவர்களும் விரிவாக விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தடையற்ற வெளிப்படையான செயல்பாடுகளுக்கு உதவிடும் வகையில் கடல்சார் பாதுகாப்பில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பேரிடர் மீட்பு, பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் உட்பட பிராந்திய அளவிலான ஒத்துழைப்பிற்கு குவாட் அமைப்பின் செயல்பாடுகள் முக்கியத்துவம் வாய்ந்தது என இரு நாடுகளும் கருதுவதாக அவர் கூறினார். மேற்காசியாவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்று பிரதமர் கூறியதாக

0: திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில்

0: வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். தனியார் செய்தி தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் 85% எத்தனால் கலந்த எரிபொருளை லிட்டர் ஒன்றுக்கு 20 ரூபாய் குறைவான விலையில் அறிமுகப்படுத்துவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக கூறினார். இதன் மூலம் மாற்று எரிபொருளுடன் இயங்கக்கூடிய வாகனங்களுக்கு இது பெரிதும் பலனளிக்கும் என்று அவர் கூறினார். எத்தனால் கலந்த பெட்ரோலை உபயோகிப்பதன் மூலம் வாகனங்களின் எந்திரங்கள் பழுதடைவதாகவும் அவற்றின் செயல்திறன் குறைவதாகவும் கூறப்படும் புகார்களை அமைச்சர் நிராகரித்தார். இதற்கென வடிவமைக்கப்பட்ட வாகனங்களுக்கு மட்டுமே இந்த 85% எத்தனால் கலப்புடன் கூடிய எரிபொருளை பயன்படுத்த முடியும் என்று திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் உள்ள காலணி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக அந்நாட்டு அவசரகால மேலாண்மை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று நண்பகல் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்த விபத்துக்கான காரணங்களை கண்டறிந்து அதற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிக்கிம், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், ஹிமாச்சல பிரதேசம், பீகார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், ஒடிசா, ஜார்க்கண்ட், ஆந்திரா, தெலங்கானா, அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கேரளத்தில் கோழிக்கோடு, வயநாடு, மலப்புரம் ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. சீனாவின் ஆர்டர்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவின் அஸ்திக் பிரதான், சந்திரமோல் சாபு, சேத்து மிஷ்ரா, ஷிரவானி சாங்கல் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் சிவாஜி பரசுராம் வெள்ளிப்பதக்கமும் வினோத் சிங் வெண்கலப்பதக்கமும் வென்றனர். ஆடவர் வட்டு எறிதலில் இந்தியாவின் பரத்பிரீத் சிங்கும், மகளிர் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் ஓட்டத்தில் இந்தியாவின் பிராச்சி தேவ்கரும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் உள்ள காலணி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதிகன மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 7:25:20 ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் திரை இசைப்பாடல் ஒன்று.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: 9 மணி வரை கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். முதலில் விசில் படப்பாடல் பாடியிருப்பவர் அனிதா சந்திரசேகர்.

0: விண்ணர் படத்திற்காக உதித் நாராயணன் பாடிய பாடலை கேட்டோம். கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது திரைகானம். மீண்டும் திரை இசை பாடல்களை இன்று காலை 10:30 சுகமான ராகங்களில் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. இந்த அலைவரிசையில் அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: நேரம் 9:00. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் கோலேரி ஜி வினோத்குமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். சின்னராஜகுப்பம் RS மகாலிங்கம் அவர்கள் தவில். கற்பக மனோகரா என்ற பாபநாசம் சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ராகம் மலையமாருதம், கண்டச்சாப்பு தாளம்.

நேரம் இப்பொழுது 9:28 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் கோலேரி ஜி வினோத்குமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சின்னராஜகுப்பம் ஆர் எஸ் மகாலிங்கம் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் அடுத்து துளசி தள முலச்சே என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மாயாமாளவ கவுளை, ரூபக தாளம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 11 மணி வரை கேட்டு ரசிக்க இருக்கிறோம் இனிமையான திரை இசை பாடல்கள், சுகமான ராகங்கள். முதலில் சொல்ல துடிக்கிது மனசு பட பாடல், பாடியிருப்பவர் மனோ.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458 044-249-8-6458
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com

ஸ்ரீ படத்திற்காக திப்பு பாடிய பாடலை கேட்டோம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 11:24 நாற்பது நொடி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம். திரைகானத்தில் நிறைவாக பகவதி படப்பாடல், பாடியிருப்பவர்கள் கார்த்திக், சாதனா சர்கம்.

நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: கிள்ளிய எள்ளின் அளவே மிகச்சிறிய அளவுடையதாக உட்பகை இருந்தாலும் அது ஒரு குடியை அழிக்கக்கூடிய கேட்டை உண்டு பண்ணிவிடும். குறள் எண் 889 அதிகாரம் உட்பகை.
1: எட்பகவு அண்ண சிறுமை தேயாயினும் உட்பகை உள்ளதாம் கேடு.
0: கிள்ளிய எள்ளின் அளவே மிகச்சிறிய அளவுடையதாக உட்பகை இருந்தாலும் அது ஒரு குடியை அழிக்கக்கூடிய கேட்டை உண்டு பண்ணிவிடும். குறள் எண் 889 அதிகாரம் உட்பகை.
2: குறள் அமுதம் பருகினோம். நேர்களே, இனி இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம், 12:50 மெல்லிசை, 1:10 இசை மலர். இதில் லலிதா சேஷாத்ரி அவர்களின் பாட்டு, டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். இரண்டு:30 திரை காணம், 3:00 மதுரம் மதுரமி சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா. இவை மூன்றும் டெல்லி அன்று. மாலை 5:00 அரங்கிசை. இதில் கீர்த்தனா வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு, கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், மன்னிக்குடி எஸ் சந்திரசேகரன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா. இவை இரண்டும் டெல்லி அஞ்சல். 7:10 இளைய பாரதம், சுற்றுச்சூழல் தனிநபர் பொறுப்பா சமூக பொறுப்பா பட்டிமன்றம், பங்கேற்பவர்கள் ஆர் பென்னிஹின், தனிநபர் பொறுப்பு அணியில் எஸ் கீர்த்தனா, ஆர் சுபாஷ், சமூக பொறுப்பு அணியில் ஜி எஸ் கார்த்திக் கிருஷ்ணன், ஏ அனிஷா ஷாஃபரின் ஆகியோர். 7:50 செய்தி கதமம், 8:10 திரை கானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக்,

11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 11:40 திரைகாணம். நேர்களே, இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி வருவது திரைகாணம். வல்லவனுக்கு வல்லவன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியுள்ள பாடல்.

0: आरजी आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: வாழ்க்கை படகு படத்திற்காக பிபி ஸ்ரீனிவாஸ் பாடியுள்ள பாடல்.
2: சிரிக்கிறியே, சிரிடா கண்ணு, சிரி. ஆண்டவன் புண்ணியத்தில் நீயாவது எப்போது இந்த புன்னகையோடவே இருடா என் கண்ணே.

0: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
1: ஓ, ரொம்ப நல்லா இருக்கே. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ்.

0: பாடினார் ஈஸ்வரி பி. சுஷீலா பாடிய பாடலை கேட்டோம். கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது திரைகானம்.
1: யார் அது? ஓ செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
2: இந்தா சௌமியா, என்னோட பிறந்தநாள் பரிசு.
1: அடடே, ரொம்ப நன்றிப்பா.

0: స్విట్జర్లాండ్తో తలపడుతుంది. కువైట్ పర్యటన ముగించుకుని విదేశాంగ మంత్రి డాక్టర్ ఎస్ జయశంకర్ ఒమన్ చేరుకున్నారు. ఒమన్ విదేశాంగ మంత్రి మంత్రిత్వ శాఖ డైరెక్టర్ జనరల్ షేక్ అహ్మద్ అల్ మస్కారి ఆయనకు స్వాగతం పలికారు. ఒమన్ పర్యటనను పూర్తి చేసుకున్న తర్వాత ఆయన ఐక్యరాజ్యసమితి భద్రతా మండలి 2028-29 కాలపరిమితికి సంబంధించి భారతదేశ అధికారిక ప్రచారాన్ని ప్రారంభించడానికి న్యూయార్క్ వెళతారు. ఆ తర్వాత 3వ భారత్ యూరోపియన్ యూనియన్ వాణిజ్య సాంకేతిక మండలి సమావేశానికి హాజరు కావడానికి, అలాగే యూరోపియన్ యూనియన్ బెల్జియం దేశాల విదేశాంగ మంత్రులతో చర్చలు జరపడానికి ఈ నెల 14-15 తేదీల్లో బ్రస్సెల్స్ సందర్శిస్తారు. వార్తలు ముగించే ముందు విశేషాలు మరోసారి. ప్రధానమంత్రి నరేంద్ర మోదీ ఈ రోజు నుంచి 2 రోజుల పాటు న్యూజిలాండ్లో పర్యటిస్తారు. ఒక దేశం ఒకే ఎన్నిక ప్రతిపాదిత చట్టాన్ని పరిశీలిస్తున్న సంయుక్త పార్లమెంటరీ కమిటీ ఈరోజు రేపు గోవాలో విస్తృత సంప్రదింపులు జరుపుతుంది. దేశ విద్యుత్ డిమాండ్లో 50% పైగా క్లీన్ ఎనర్జీ ద్వారా తీర్చడం ఇది రెండవసారని కేంద్ర నూతన పునరుత్పాదక ఇంధన వనరుల శాఖ మంత్రి ప్రహ్లాద్ జోషి చెప్పారు.
1: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக் கொண்டு நியூசிலாந்து செல்கிறார். நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகள் மேம்பாடு மற்றும் கல்வி குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் ஆனியா ஆலோசனை நடத்தினார். அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரார்த்தனா தோம்ப்ரே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு, வர்த்தகம், கல்வி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமது ஆஸ்திரேலிய பயணத்தின் கடைசி நாளான இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அந்நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஆங்குஸ் டெய்லரை சந்தித்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் பாதுகாப்பு, முதலீடு, இருநாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவை குறித்தும் அவரிடம் விவாதித்ததாக பிரதமர் கூறியுள்ளார். இரு நாடுகளும் வளர்ச்சிக்கான பல புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இருதரப்பு நட்புறவு மிகுந்த மதிப்பு மிக்கது என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆந்தனி அல்பனீஸுடன் மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தையும் பிரதமர் பார்வையிட்டார். விளையாட்டுத்துறையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை வெளிப்படுத்தும் வகையில் இது அமைந்துள்ளது. கிரிக்கெட் விளையாட்டில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆஸ்திரேலிய பிரதமருடன் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். விளையாட்டு கட்டமைப்பு, தடகள மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பது குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். இந்தியா முன்னின்று நடத்தும் ஒலிம்பிக் போட்டி குறித்தும் ஐபிஎல் பிபிஎல் ஒத்துழைப்பு குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக்கொண்டு 2 நாள் பயணமாக நியூசிலாந்து செல்லும் பிரதமர் அந்நாட்டின் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார். நியூசிலாந்து நாட்டின் தலைவர்களை சந்தித்து பேசும் திரு நரேந்திர மோடி நட்புறவை மேம்படுத்துவது குறித்தும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்கவுள்ளார். குழந்தைகள் மேம்பாடு, பள்ளிக் கல்வி மற்றும் மனிதவள மேம்பாடு குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் ஆனியா புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக நித்தி ஆயோக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குழந்தைகளுக்கு அடிப்படை எழுத்தறிவை ஊக்குவிப்பது, எண்ணியல் கல்வியை வளர்ப்பது, ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி, இணையதள தாக்கத்திலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல், பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல் மற்றும் அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னோடி மாவட்டங்கள் மற்றும் தாலுகாக்களில் குழந்தைகள் மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. குழந்தைகள் மேம்பாட்டுக்கான கொள்கைகளை வகுத்தல், மக்கள் பங்களிப்பு மற்றும் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மூலம் குழந்தைகளின் நலன் மற்றும் கல்வியை ஊக்குவிப்பது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டதாக நித்தி ஆயோக்கின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக

0: புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த 6ஆம் தேதி நிலவரப்படி 50.2% மின் விநியோகம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் தூய்மை எரிசக்திக்கான கட்டமைப்பு வலுப்பெற்று வருவதாக அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய வழிகாட்டுதல்களால் மின் உற்பத்தியில் நிலையான நீடித்த வளர்ச்சியை நாடு பெற்றுள்ளதாகவும் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இன்று மனித வனவிலங்கு மோதல்களை தடுப்பது குறித்த தேசிய கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர், புலிகள் காப்பகம் அமைந்துள்ள பகுதிகளில் மோதலை தவிர்ப்பதற்கான கொள்கைகளை வகுக்குமாறு வலியுறுத்தினார். சிறுத்தை மற்றும் யானைகளால் கால்நடைகள் மற்றும் பயிர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை களைவதற்கான திட்டங்களை வரையறை செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வனப்பரப்பை ஒட்டியுள்ள நகர்ப்புறம் மற்றும் கிராமப் பகுதிகளில் மக்களிடையே வனவிலங்குகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி பாதுகாப்பான வழிமுறைகள் குறித்தும் எடுத்துரைக்க வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மனித வனவிலங்கு மோதலை தடுக்க நீண்டகால செயல் திட்டத்தை வகுக்க வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மனித வனவிலங்கு மோதல் குறித்த இணையதளம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த கையேட்டை அமைச்சர் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங், இந்தியாவில் மட்டுமின்றி ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் மனித விலங்கு மோதல் பிரச்சினையாக உள்ளது என்று குறிப்பிட்டார். சர்வதேச அளவில் இதற்கான தீர்வுகளை கண்டறிந்து அவற்றை மற்ற நாடுகளுக்கு தெரிவிக்கும் வகையில் சர்வதேச கருத்தரங்குகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார். இந்த கருத்தரங்கில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வனத்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மகாராஷ்டிரா மாநிலத்தில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான வரைவு சட்டத்தை தயாரிக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமையில் 7 உறுப்பினர்கள் கொண்ட குழுவை முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்துள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், அரசியல் சட்டம் மற்றும் மாநிலத்தின் அடிப்படை கொள்கைகளின் அடிப்படையில் பொது சிவில் சட்டத்தை இந்த குழு தயாரிக்கும் என்று கூறினார். 6 மாதங்களில் இதுகுறித்த அறிக்கையை மாநில அரசிடம் குழுவினர் சமர்ப்பிப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அவர்கள் அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் பொது சிவில் சட்ட மசோதா தயாரிக்கப்பட்டு குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும் என்றும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார். பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள குடும்பங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் உயர்கல்வி பெறுவதற்கு உதவும் வகையில் கொண்டுவரப்பட்ட பிரதமரின் வித்யாலட்சுமி கல்விக் கடன் திட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் தங்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளதா என்று கடனுதவி பெற்ற மாணவி மற்றும் பெற்றோர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என் பேர் ஜான்சி, நான் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன். ஃபீஸ் கட்டுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப எனக்கு லோன் கிடைச்சிடுச்சு, 150,000 கிடைச்சிருக்கு எஜுகேஷன் லோன். இது வந்து என்னோட படிப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, முக்கியமா என்னோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
3: டாக்டர் பேர் பிரீத்தி, அவங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல பிடெக் ஐடி கோர்ஸ் கிடைச்சிருக்கு. அவங்க 1 இயர் முடிச்சிட்டாங்க, இப்ப செகண்ட் இயர். 1 இயர் பீஸ் கட்டிட்டேன். 1 இயர் பீஸ் வந்து 270,000. சரி, 1 இயர் கட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பிஎம் வித்யாலட்சுமி மூலமா ஆன்லைன்ல அப்ளை பண்ணியிருந்தோம் எஜுகேஷன் லோனுக்காக. அது இப்போ 6,15,000 சாங்ஷன் ஆயிருக்கு. எங்க டாக்டர் படிப்புக்கு நல்ல ஒரு உதவியா இருக்கும்.
0: ஈரான் நாட்டின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் உடல் இமாம் ரிசா வளாகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவரது இறுதிச் சடங்கில் பங்கேற்றனர். அவரது மூத்த மகனான சையத் முஸ்தபா கமேனி இறுதிச் சடங்குகளை செய்தார். கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். தமிழகம், கர்நாடகா, கேரளம், நாகாலாந்து, மணிப்பூர், திரிபுரா மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் கன மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை ஹிமாச்சல் பிரதேசத்தில் தீவிரமடைந்து வருவதன் காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. மண்டி, ஷிம்லா, சோலன், கங்க்ரா, சிர்மாவூர் ஆகிய மாவட்டங்களில் மிக

0: கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இம்மாவட்டங்களில் பள்ளிகள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, பிரார்த்தனா தோம்ப்ரே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-0, 5-7, 10-3 என்ற செட் கணக்கில் கனடாவின் கேடன்ஸ் பிரேஸ், அமெரிக்காவின் கேட்ரினா ஸ்காட் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாக்கேத் மைனேனி, இங்கிலாந்தின் லியாம் புரோடி இணை மற்றும் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா, தாய்லாந்தின் ருஜயா இசரோ இணைகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. லார்ட்ஸில் இப்போட்டி பிற்பகல் மணி 3:30 நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக் கொண்டு நியூசிலாந்து செல்கிறார். நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகள் மேம்பாடு மற்றும் கல்வி குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் அனியா ஆலோசனை நடத்தினார். அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, பிரார்த்தனா தோம்ப்ரே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50 20 நொடி. ஆகாஷவாணி 100.1 மெகாஹர்ட்ஸ் FM கோல்ட் அலைவரிசையில் மெல்லிசை பாடல்கள் கேட்போம். முதலில் TM சவுந்தரராஜன் குழுவினருடன் பாடியுள்ள பாடல். பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன். பாடலை இயற்றியுள்ளார் வாலி.

அடுத்து மீபா சோமசுந்தரம் இயற்றிய பாடலுக்கு இசை டி ஆர் பாப்பா, பாடலை பாடியுள்ளார்கள் தீபன் சக்கரவர்த்தி, டி கே எஸ் கலைவாணன் ஆகியோர்.

அடுத்து ராம மந்திரவ என தொடங்கும் புரந்தரதாசர் தேவர் நாமா ராகம் ஹம்சானந்தி ஆதிதாளம்.

இன்றைய இசை மலரில் இதுவரை லலிதா சேஷாத்ரி அவர்களின் பாட்டு கேட்டோம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் துவக்கமாக தூரல் நின்னு போச்சு படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல்.

0: एक एक बूंद को हमें बचाना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
1: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
2: திரைக்கானத்தில் அடுத்து கேட்கலாம் அன்புக்கு நான் அடிமை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடிய பாடல்.

அடுத்து கேட்கலாம் இளையராஜா, உமாரமணன் மற்றும் பலர் பாடிய பாடல், படம் வைதேகி காத்திருந்தாள்.

நேரம் 2:51. நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் தென்றிலே என்னை தொடு படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் உமாரமணன் பாடிய பாடல்.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை அனுஜா குமார். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அரைவ்ட் இன் ஆக்லாந்து டுடே ஆன் த ஃபைனல் லெக் ஆஃப் ஹிஸ் த்ரீ நேஷன் டூர், வேர் ஹி ரிசீவ்ட் அ வார்ம் செரிமோனியல் வெல்கம் ஃப்ரம் நியூசிலாந்து பிரைம் மினிஸ்டர் கிறிஸ்டோபர் லக்சன். The two leaders shared a warm embrace as Prime Minister Luxon personally received Mr. Modi on the red carpet at Auckland Airport. Prime Minister Modi was accorded a ceremonial reception on the tarmac with representatives of the Indian and New Zealand Armed Forces in attendance. Mr. Modi will hold talks with his New Zealand counterpart Christopher Luxon. Both leaders will review the entire gamut of the bilateral relationship, which has seen significant progress in the last 2 years, especially in the

ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட் அலைவரிசை. நேரம் 5 மணி. அரங்கிசை நிகழ்ச்சியில் கீர்த்தனா வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கும்பகோணம் MR கோபிநாத் அவர்கள் வயலின், மன்னிக்குடி எஸ் சந்திரசேகரன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக வனஜாக்ஷ என தொடங்கும் TR சுப்பிரமணியம் இயற்றிய பாடல் பெஹாக் ராகம் ஆதிதாளம்.

அடுத்து பாகாயனையா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சந்திரஜோதி, ஆதி தாளம்.

அரங்கிசையில் கீர்த்தனா வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், மன்னிக்குடி எஸ் சந்திரசேகரன் அவர்கள் மிருதங்கம். நிறைவாக நின்னே நம்மி நானு என தொடங்கும் ஷியாமா சாஸ்திரி கிருதி, தோடி ராகம், மிஸ்ர சாப்பு தாளம்.

ராதா நாராயணன் அவர்கள் வயலின், திருசூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லே பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, 12:00 திரைகானம், 12:50 மெல்லிசை, 1:10 ஸ்ரீ ராமர் ஜனனம் இசை பேரூரை கேட்கலாம். நிகழ்த்தியவர் டாக்டர் பைரவி வைத்தீஸ்வரன் அவர்கள். பரூர் எம்கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம், 3:00 கன்னட நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசையில் ரஞ்சனி சந்தர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 திரைகானம், 7:50 செய்தி கதம்பம், 8:10 ஓசி எனக்கு ராசி நாடகம், எழுதியவர் கோபு பாபு அவர்கள். இதில் நடித்துள்ளவர்கள் டிவிவி ராமானுஜம், கே கீதா குமாரி, எஸ் சுஜாதா, ரவி சுப்பிரமணியன், ஆர் கணேசன் ஆகியோர். அமைப்பு கலையன்பன் அவர்கள். 8:40 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய கலாச்சார ஏடு, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 7:10. இளைய பாரதம் நிகழ்ச்சியில் கேட்கலாம்.

0: இன்றைய இளைய பாரதத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தனிநபர் பொறுப்பா சமூக பொறுப்பா குறித்த பட்டிமன்றம் கேட்கலாம். இதில் பங்கேற்பவர்கள் ஆர் பென்னிஹின், எஸ் கீர்த்தனா, ஏ சுபாஷ், ஜி எஸ் கார்த்திக் கிருஷ்ணன், ஏ அனிஷா ஷஃப்ரின் ஆகியோர்.
1: அகில இந்திய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். ஆல்பா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் நடத்தும் பட்டிமன்றம். பட்டிமன்ற தலைப்பு: சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தனிநபர் பொறுப்பா அல்லது சமூகத்தின் பொறுப்பா என்ற பட்டிமன்றத்தை நடுவராக பெனிகின் ஆர் பிசிஏ, 3ஆம் ஆண்டு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து. அணிகளின் அறிமுகம்: தனிநபர் பொறுப்பு அணி, கீர்த்தனா 3ஆம் ஆண்டு பிசிஏ, ஆல்பா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. சுபாஷ் ஏஐ, 2ஆம் ஆண்டு ஆல்பா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. சமூகத்தின் பொறுப்பு அணி, கார்த்திக் கிருஷ்ணன் 3ஆம் ஆண்டு பிசிஏ, ஆல்பா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. அனிஷா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், 3ஆம் ஆண்டு ஆல்பா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஒவ்வொரு மனிதனின் கடமையா அல்லது சமூகத்தின் ஒருங்கிணைந்த பொறுப்பா என்ற கேள்விக்கு விடை காணும் வகையில் இப்பட்டிமன்றம் அமைந்துள்ளது. தனிநபர் பொறுப்பை வலியுறுத்தும் திருக்குறள்: ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பொருள்: மனிதனுக்கு உயர்வையும் பொறுமையையும் தருவது ஒழுக்கம். ஆகையால் உயிரை விட ஒழுக்கத்தை பாதுகாக்க வேண்டும். இக்குறள் தமது செயல்களை தனிப்பட பொறுப்பு ஏற்க வேண்டும் என்பதை தெரிந்துரைக்கிறது. சமூகத்தின் பொறுப்பை வலியுறுத்தும் திருக்குறள்: பண்புடையார் பண்புட்டு உலகம், அது இன்றேல் பண்புக்கு மாய்வது மண். இக்குறள் சமூக நலன் ஒவ்வொருவரின் பொறுப்புணர்வையும் நல்ல பண்புகளையும் சார்ந்துள்ளது என்பதை உணர்த்துகிறது. முதலில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது தனிநபர் பொறுப்பு என்ற கருத்தை முன்வைக்க கீர்த்தனா 3ஆம் ஆண்டு பிசிஏ,

0: ஆல்பா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து பேச அழைக்கிறேன்.
1: மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என் இனிய வணக்கங்கள். இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது முதன்மையான தனிநபரின் பொறுப்பு என்பதாகும். நடுவர் அவர்களே, நாம் வாழும் இந்த பூமி நம்முடைய சொத்து அல்ல. இது நமக்காக மட்டும் உருவாக்கப்படவில்லை. இது அனைத்து உயிர்களுக்கும் பொதுவான ஒரு பொக்கிஷம். அதை பாதுகாப்பது நம் கடமை. ஆனால் இன்று நாம் என்ன செய்கிறோம்? காடுகளை அழிக்கிறோம், நதிகளை மாசுபடுத்துகிறோம், காற்றை விஷமாக்குகிறோம். நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. உலகம் நீரின்றி இயங்காது என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் எடுத்துரைத்துள்ளார். இயற்கை இல்லாமல் மனித வாழ்வே இல்லை. இப்படிப்பட்ட சூழலில் ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது நடுவரையா. இயற்கையின் ஒரு அங்கமாக இருக்கும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது யாருடைய பொறுப்பு? என் கருத்துப்படி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முதன்மையாக ஒவ்வொரு தனிநபரின் பொறுப்பாகும். நடுவர் அவர்களே, ஒரு சமூகத்தை உருவாக்குவது யார்? அரசா, நிறுவனங்களா? இல்லை, ஒவ்வொரு தனிநபரும் சேர்ந்துதான் ஒரு சமூகமாக மாறுகிறார்கள். நாம் பல நேரங்களில் நினைப்பது நான் மட்டும் செய்தால் என்ன ஆகும், ஆனால் நடுவரையா, ஒரு சிறிய தீப்பொறி கூட பெரிய தீயை உருவாக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதேபோல் நாம் தினசரி செய்யும் சிறிய செயல்கள் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். குப்பைகளை பிரித்து கொடுத்தல், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், மரங்களை நட்டல், தண்ணீரை வீணாக்காமல் பாதுகாத்தல், இவையெல்லாம் சாதாரண செயல்கள் அல்ல நடுவர் அவர்களே. இவை ஒரு பெரிய புரட்சியின் ஆரம்பம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? மின்சாரத்தை வீணாக்குகிறோம், தண்ணீரை தேவையில்லாமல் பயன்படுத்துகிறோம். ஆனால் இவையெல்லாம் முடிவில்லாத வளங்கள் அல்ல. இதை மனதில் கொண்டு மின்சாரத்தை தேவைக்கு மட்டும் பயன்படுத்துங்கள், தண்ணீரை சேமியுங்கள். இது ஒரு பழக்கம் மட்டுமல்ல நடுவர் அவர்களே, இது ஒரு பொறுப்பும் கூட. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்களால் மட்டும் வராது, அது ஒரு விழிப்புணர்வால் தான் வரும். இங்கு ஒரு சிறந்த உதாரணத்தை உலகிற்கும் எதிரணியருக்கும் நான் கூற விரும்புகிறேன். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் ஒவ்வொரு மனிதரும் குறைந்தது 1 மரம் நட்டால் உலகம் பசுமையாகும் என்று கூறினார். அரசு சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக சட்டங்களை கொண்டு வரலாம், ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவது நாம் தான். நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டிய 3 முக்கிய கொள்கைகள்: குறைத்தல், மறுபயன்பாடு, மறுசுழற்சி. இது ஒரு சின்ன வாசகம் அல்ல, இது நம் எதிர்காலத்தை காப்பாற்றும் வழி. நடுவர் அவர்களே, ஒரு மனிதன் மாற்றம் அடைந்தால் ஒரு சமூகம் மாறும், ஒரு சமூகம் மாறினால் உலகமே மாறும். இறுதியாக நான் சொல்ல விரும்புவது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது ஒவ்வொரு மனிதரின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய அங்கமாக இருக்க வேண்டும். நாம் தான் மாற்றம். எனவே சுற்றுச்சூழலை பாதுகாப்பது ஒவ்வொரு தனிநபரின் முக்கிய பொறுப்பாகும். இத்துடன் எனது வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: மிகச்சிறப்பாக பேசினீர்கள் கீர்த்தனா. இப்பொழுது இதிலிருந்து சில கருத்துக்களை காண்போம். சுற்றுச்சூழல் காப்பது மனிதனின் கடமை என்றீர்கள். இதில் ரெடியூஸ், ரெஸ்கியூ, ரீசைக்கிள் என்ற 3 கொள்கைகளை வலியுறுத்தினேன். அடுத்ததாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது சமூகத்தின் பொறுப்பு என்ற கருத்தை முன்வைக்க கார்த்திக் கிருஷ்ணன், 3ஆம் ஆண்டு BCA, ஆல்பா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து அழைக்கிறேன்.
2: கண்ணியமிக்க நடுவர்களுக்கும் சபையோருக்கும், நான் தான் உலகத்தை மாற்றப்போகிறேன் என்று தனியாக கிளம்பியிருக்கும் என் எதிரணி நண்பர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். கீர்த்தனா இங்கே பேசும்போது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினார் நடுவர் அவர்களே. வீட்டுக்கு 1 மரம் வளர்ப்போம், பிளாஸ்டிக்கை குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. கேட்க ரொம்ப நல்லாதான் இருக்கு, ஆனா யதார்த்தம் என்ன? இவங்க வீட்டில் தண்ணீரை குளத்துல சேமிக்க வச்சு பாதுகாப்பாங்களாம், ஆனால் பக்கத்து தெருவில் இருக்கிற பெரிய ஃபேக்டரி மொத்த நிலத்தடி நீரையும் உறிஞ்சு கழிவு நீரை ஆற்றுல கலக்குமாம். இவங்க வீட்டில் பிளாஸ்டிக் கவரை பயன்படுத்த மாட்டேன்னு சபதம் எடுப்பாங்களாம், ஆனால் பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிகள் சிப்ஸ் பாக்கெட்களையும் குக்கரேவையும் டன் கணக்கில் பிளாஸ்டிக்கில் பேக் பண்ணி சந்தையில் தள்ளிக்கிட்டே இருப்பாங்களாம். இது எப்படி இருக்கு தெரியுமா நடுவர் அவர்களே? ஏரியில பெரிய வெள்ளம் வரும்போது ஒருத்தன் சின்ன ஸ்பூனை வச்சு தண்ணீரை வெளியே இறைச்சு நான் தான் ஏரியை காப்பாத்துகின்றேன் அப்படின்னு சொல்ற கதையாக இருக்கு. நடுவர் அவர்களே, தனிநபர் விழிப்புணர்வு என்பது ஒரு விதை மட்டும்தான், ஆனால் அந்த விதை மரமாக மாற வேண்டும் என்றால் அதற்கு சமூக கட்டமைப்பும் சட்ட திட்டங்களும் கூட்டு பொறுப்பும் மிக முக்கியம்.

0: ஒரு தனி மனிதன் குப்பையை தரம் பிரித்து கொடுத்த தயாராக இருக்கிறான். ஆனால் இதை ஒருவர் மட்டும் செய்தால் போதுமா? இல்லை, கூட்டு முயற்சியாக சமூகம் சேர்ந்தால்தான் அதை செய்ய முடியும். சுற்றுச்சூழல் மாசுபடுவதற்கு தனி மனிதனின் அன்றாட தேவைகளை விட பெருநிறுவனங்களின் பேராசையும் முயன்ற சமூக திட்டமிடலுமே 80% காரணம். கார்ப்பரேட் நிறுவனங்கள் கார்பன் ஊழியை டன் கிணக்கில் வெளியிடும் போது தனி மனிதன் வண்டியை ஆஃப் செய்துவிட்டு சிக்னலில் நிற்பதால் மட்டுமே ஓசோன் ஓட்டை அடைபட்டு விடாது. நடுவரவர்களே, எங்கள் அணியின் ஆணித்தரமான வாதத்திற்கு நம் தொன்மையான தமிழ் இலக்கியமே சான்று பகிக்கிறது. புறநானூற்றில் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி பாடிய புகழ்பெற்ற ஒரு வரி இருக்கிறது. உண்டாலம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தாம் ஏழுவது ஆயினும். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த உலகம் என்னும் அழியாமல் இயங்கிக் கொண்டிருப்பதற்கு காரணம் என்னவென்றால், தனக்கென வாழாமல் பிறருக்கென வாழும் உள்ளம் படைத்த மனிதர்கள் இருக்கும் சமூக பொறுப்புதான். நம் முன்னோர்கள் குளங்களை வெட்டினார்கள், ஏரிகளை உருவாக்கினார்கள். அது எந்த ஒரு தனி மனிதனும் தன் வீட்டுக்கு புகழுக்காக செய்வதல்ல, ஊர்கூடி சமூகம் ஒன்றிணைந்து பொது நன்மைக்காக செய்த காரியம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன சிந்தனைதான் நம் தமிழ் மரபு. நண்பர் சொன்னார், 3 கொள்கையில் பின்பற்ற வேண்டும், ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். நான் கேட்கிறேன் நடுவரவர்களே, இதையெல்லாம் தனி மனிதன் வீட்டில் அமர்ந்து கொண்டு பாடிக்கொண்டிருந்தால் போதாது. ஒரு சமூகம் நினைத்தால் மட்டும்தான் பிளாஸ்டிக் தொழிற்சாலைகளை மொத்தமாக தடை செய்ய முடியும். ஒரு சமூகம் திரண்டால் மட்டும்தான் காடுகளை அழிக்கும் பெரிய திட்டங்களை தடுத்து நிறுத்த முடியும். தனிநபர் பொறுப்பு என்பது ஒரு துளி தண்ணீர், ஆனால் சமூக பொறுப்பு என்பதுதான் அந்த துளிகளை ஒன்றிணைக்கும் பேராறு. பேராறு நினைத்தால் மட்டும்தான் நிலத்தை குளிர வைக்க முடியும். வெறும் துளி நீரால் தாகத்தை தான் தீர்க்க முடியும், சுற்றுச்சூழலை காக்க முடியாது. எனவே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது முதன்மையாக சமூகத்தின் கூட்டு பொறுப்பே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றாய் உங்கள் கருத்தை முன்வைத்தீர்கள் கார்த்திக் கிருஷ்ணன் அவர்களே. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற சமூக உணர்வை எடுத்து காட்டினீர். அதே போன்று நிறுவனங்கள் கார்பன் உமிழ், பிளாஸ்டிக் உற்பத்தி போன்றவற்றை பெரிய சவால்கள் என்றீர்கள். அதை சட்டம் மற்றும் சமூகம், கட்டமைப்பு, மனிதர்களின் நடத்தையும் மாற்றுகின்றது என்றீர். உரிய சிந்தனையோடு சமூக பொறுப்பை வலியுறுத்தினர். அடுத்ததாக தனிநபர் பொறுப்பு என்ற அணியிலிருந்து சுபாஷ், இஏஐ 2ஆம் ஆண்டு, ஆல்பா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து பேச அழைக்கிறேன்.
2: அவைக்கு என் பணிவான வணக்கம். இன்று நாம் விவாதிக்கும் தலைப்பு உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. என் அருமை எதிர்த்தரப்பு நண்பர் வந்து இங்கு ரொம்ப ஆவேசமாக பேசினார். ஃபேக்டரிக்காரன் தண்ணீரை கெடுக்கிறார்கள், பெரிய கம்பெனிகள் பிளாஸ்டிக் போடுகிறார்கள், நாம் எல்லாம் சின்ன ஸ்பூனை வைத்து தண்ணீர் இறைக்கிற கதை என்று ஒரு போடு போட்டார். நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, அந்த ஃபேக்டரியில் தயாரிக்கிற சிப்ஸ் பாக்கெட்டுகளையும் கடையில் போய் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டு அதை ரோட்டில் வீசுவது யார்? அந்த ஃபேக்டரிக்காரன் வந்து உங்கள் கையை பிடிச்சு ரோட்டில் போட சொன்னானா, அல்லது அரசாங்கம் வீசிட்டு போங்கள் என்று சொல்லிச்சா? ஏரி வற்றினால் என்ன, கடல் சீறினால் என்ன, கம்பெனிக்காரர்களும் சமூகமும் பார்த்து கொள்ளும் என்று கை கட்டி இருப்பது கோழைத்தனம் அல்லவா? நடுவரவர்களே, சமூகம் என்பது வானத்திலிருந்து குதித்ததல்ல, அது உங்களை போன்ற என்னை போன்ற தனிநபரின் கூட்டமைப்பே. தனி மனிதன் மாறாமல் சமூகம் எப்படி மாறும்? என் எதிரணி நண்பர் இலக்கிய சான்றுகளை எடுத்து விட்டார். புறநானூற்றை குறிப்பிட்டு உண்டாளம்மாய் உலகம் பிறருக்கென்ன முயலுனர் உண்மையானே என்று படித்தார். அவருக்கு அங்கேயே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அந்த பாடலில் அடுத்த வரி என்னவென்று தெரியுமா? புகழெனில் உயிரினும் கொடுப்பர், பழியெனில் உலகினும் பெரியும் கொள்ளார். அதாவது பழி வரும் என்றால், இவ்வுலகமே கிடைக்கும் என்றாலும் அதை செய்ய மாட்டான் தனி மனிதன். நம் முன்னோர்கள் குளங்களையும் ஏரிகளையும் வெட்டினார்கள் என்று சொன்னார் என் நண்பர். அது ஊர்கூடி செய்ததுதான். ஆனால் ஏரியில் தன் வீட்டு மாட்டை குளிப்பாட்டக்கூடாது, துணி துவைக்கக்கூடாது, குப்பைகள் கொட்டக்கூடாது என்ற ஒழுக்கம் யாரிடம் இருக்க வேண்டும்? சட்டம் போட்டு ஏரிக்கரையில் ஒரு போலீஸ்காரரை நிற்க வைத்தால்தான் குப்பை கொட்டாமல் இருப்போமா என்ன? சுற்றுச்சூழல் ஏன் 100% தனிநபர் பொறுப்பு என்பதற்கு சில உதாரணங்களை முன்வைக்கிறேன். நெகிழி ஒழிப்பு. ஒரு நாளுக்கு ஒரு மனிதன் ஒரு பிளாஸ்டிக் பையை தவிர்த்தால் இந்த நாட்டின் கோடிக்கணக்கான பிளாஸ்டிக் கழிவுகள் குறையும். உங்கள் வீட்டில் நீங்கள் துணிப்பைகளை பயன்படுத்தினால் அது தனிநபர் பொறுப்பு. அரசாங்கம் வந்து உங்கள் கையை பிடித்து துணிப்பையை கொடுத்து கொண்டே இருக்க முடியாது. ஏரிகளை தூர்வாருங்கள் என்று சமூகத்தை நோக்கி கத்துவதை விட உங்கள் வீட்டு குழாக்களில் தண்ணீர் வீணாகாமல் தவிர்ப்பதே தனிநபர் ஒழுக்கம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் என்று ஸ்டேட்டஸ் போடுவதை விட தன் வீட்டு வாசலில் ஒரு கன்றை நற்று அதுக்கு தினமும் தண்ணீர் ஊற்றி வளர்ப்பதே தனி மனிதன்.

0: மகாத்மா காந்தி அன்றே சொன்னார், உலகில் நீங்கள் என்ன மாற்றத்தை காண விரும்புகிறீர்கள் அதுவாகவே நீங்கள் மாறுங்கள். அவர் சமூகம் மாறட்டும், கம்பெனிகள் மாறட்டும் என்று சொல்லவில்லை, நீங்கள் மாறுங்கள் என்று தனி மனிதனை தான் சொன்னார். எதிர்த்தரப்பு நண்பருக்கு கடமைப்படுவதை விட அடுத்தவர் மீது பழி போடுவதே அலாதி பிரியம். சட்டம் என்பது காவல்காரன், ஆனால் காவல்காரன் இல்லாத இடத்தில் திருடாமல் இருப்பதே நேர்மை. அதேபோல் யாரும் பார்க்காத போதும் குப்பையை குப்பை தொட்டியில் போடுவது நேர்மையான சுற்றுச்சூழல் பற்று. சமூகம் மாறட்டும், அப்புறம் நான் மாறுகிறேன் என்று சொல்வது கடல் அலைகள் ஓயட்டும், பிறகு நான் போய் குளிக்கிறேன் என்று சொல்வதற்கு சமம். சுற்றுச்சூழலை காக்க நாம் விண்வெளிக்கு ஒன்றும் போக தேவையில்லை. நம் வீட்டு மின்சாரம் சேமிக்கலாம், குப்பைகளை மக்கும் மக்கா என்று பிரிக்கலாம், அனாவசியமாக வண்டி எடுப்பதை விட பொது பேருந்துகளை பயன்படுத்தலாம். எனவே நடுவர் அவர்களே, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வெளியே தேட வேண்டிய சமூக பற்றல்ல, அது நமக்குள் இருக்க வேண்டிய தனிநபர் ஒழுக்கம், தனிநபர் பொறுப்பு, தனிநபர் கடமை என்று கூறி என் விவாதத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: சிறப்பாக உங்கள் கருத்தை முன்வைத்தீர்கள் சுபாஷ் அவர்களே. சமூகம் என்பது தனிநபரால் உருவாகிறது என்பதை வலியுறுத்தினீர். மேலும் மரம் நடுதல், தண்ணீர் சேமித்தல், பிளாஸ்டிக் தவிர்த்தல் போன்ற அன்றாட செயல்களை சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அடித்தளம் என்ற கருத்தை முன்வைத்தினர். அடுத்ததாக சமூகத்தின் பொறுப்பு என்ற அணியிலிருந்து அனிஷா ஷஃப்ரின், 3வது ஆண்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆல்பா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து அழைக்கிறேன்.
2: சென்னை வானொலி நிலையத்திற்கும் நடுவர் அவர்களுக்கும் என் முதல் வணக்கங்கள். என் எதிரணி நண்பர் சுபாஷ் அதிகமாக பொங்கி பூரிச்சு பேசிட்டு போயிருக்காரு. காசு கொடுத்து சிப்ஸ் பேக்கெட் வாங்கிட்டு அந்த பிளாஸ்டிக் கவரை சாலையில் போடுறது உன் சுய புத்தி இல்லையா அப்படின்னு சிறியதனமா கேள்வி கேட்டார். நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, அந்த சிப்ஸ் கம்பெனிக்காரர் மக்காத பிளாஸ்டிக் கவர்ல தான் சிப்ஸ் விப்பேன் அப்படின்னு பிடிவாதமாக தயாரிக்கும் போது நுகர்வோரான தனி மனிதன் என்ன செய்வான்? அவனுக்கு வாழை இலையிலா சிப்ஸ் மடிச்சு தர்றாங்க? சட்டம் போட்டு அந்த மக்காத பிளாஸ்டிக் கவரை தயாரிக்கும் ஃபேக்டரியை சமூகமும் பூட்டினா அப்புறம் தனி மனிதன் எப்படி நடுவரவர்களே அதை சாலையில் போடுவான்? அப்புறம் இன்னொன்னு சொன்னார், கடலலை ஓய்ந்த பிறகுதான் கடல்ல குளிப்பீங்களா அப்படின்னு. நண்பரே, கடலலை ஓய்வதற்காக நாங்கள் காத்திருக்கல. நடுவர் அவர்களே, எதிரணி நண்பர் காந்தியை பற்றி பேசினார், உங்களுக்குள் மாற்றத்தை கொண்டு வாருங்கள் என்று. காந்தி சொன்னது உண்மைதான், ஆனால் அதே காந்திதான் சமூகத்தில் தீண்டாமை ஒழிய வேண்டும், சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று சமூக போராட்டங்களை முன்னெடுத்தார். தனித்தனியாக வீட்டில் உட்கார்ந்து நூல் நோற்று கொண்டிருந்தால் மட்டும் சுதந்திரம் வரவில்லை, ஒட்டுமொத்த சமூகமும் வீதிக்கு வந்து நின்றபோதுதான் மாற்றம் வந்தது. நடுவர் அவர்களே, சிங்கப்பூருக்கு நம்மூர் ஆட்கள் போறாங்க, அங்கே போனதும் எச்சில் துப்புறது இல்லை, குப்பை போடுறது இல்லை. ஏன்? அங்கே தனி மனித ஒழுக்கம் திடீரென்று வானத்திலிருந்தா குதித்தது? இல்லை, அங்கே இருக்கும் சமூக கட்டமைப்பும் கடுமையான சட்டங்களும் அந்த தனி மனிதனை ஒழுங்காக வாழ வைக்கிறது. அப்போ அங்கே வேலை செய்தது தனிநபர் பொறுப்பா இல்லை சமூகத்தின் கட்டமைப்பா? நடுவர் அவர்களே, எதிரணி நண்பர் புறநானூற்றுக்கு விளக்கம் கொடுத்தார். நான் அவர்களுக்கு வான்புகழ் வள்ளுவ பேராசனின் திருக்குறள் ஒன்றையே சான்றாக வைக்கிறேன். 10 11 அத்தோடு இதுவும் ஒன்று என்று வாழ்பவன் தனி மனிதன். ஆனால் வள்ளுவர் வான் சிறப்பு அதிகாரத்தில் சமூக கூட்டு பொறுப்பை பற்றி பாடுகிறார், நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தனிந்தெழிலி தான் அல்கா தாகி விடின், மேகம் கடலிலிருந்து நீரை எடுத்து அதை மழையாக தராமல் போனால் அந்த பரந்த கடலும் தன் வளம் குன்றி போகும். அதாவது இயற்கை என்பது ஒரு கூட்டு சுழற்சி, அது ஒரு சமூக கட்டமைப்பு. நமது சங்க இலக்கியத்தில் திணை கோட்பாடு இருந்தது, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என நிலங்களை வகைப்படுத்தி அந்த நிலத்து மக்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்துதான் காட்டையும் மலையையும் பூஜித்து காப்பாற்றினார்கள். தனி மனிதன் தன் சுயநலத்திற்காக மரத்தை வெட்ட நினைத்தபோது காவற்காடுகள் என்ற பெயரில் சமூகம் திரண்டு நின்று இயற்கையை காத்தது நம் தமிழ் மரபு. நடுவர் அவர்களே, நண்பர் சொன்னார், காவல்காரன் இல்லாத இடத்திலும் திருடாமல் இருப்பதுதான் நேர்மையாம். கேட்க நல்லாதான் இருக்கு, ஆனால் காவல்காரனே இல்லாத நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டு போகும் என்பதுதான் நிதர்சனம். புவி வெப்பமயமாதல், அமேசான் காடுகள் அழிப்பு, ஆர்க்டிக் பனிப்பாறைகள் உருகுதல், இதற்கெல்லாம் காரணம் வீட்டில் தனி மனிதன் ஃபேனை ஆஃப் செய்யாததா? நடுவர் அவர்களே, இல்லை, பன்னாட்டு நிறுவனங்களின் பேராசையும் கார்பன் உமிழ்வும் தான் காரணம். இதை தனி மனிதன் வீட்டில் உட்கார்ந்து ஆவாரம் பூ டீ குடித்து கொண்டே சரி செய்ய முடியாது. உலக நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து பாரிஸ் சுற்றுச்சூழல் ஒப்பந்தம் போன்ற சமூக உலகளாவிய கூட்டு முடிவுகளை எடுத்தால் மட்டும்தான் பூமியை

காப்பாற்ற முடியும். நடுவர் அவர்களே, எங்கள் எதிரணி நண்பர் தொடர்ந்து தனி மனித பொறுப்பே முதன்மை என்று வலியுறுத்தினார்கள். ஆனால் அவர்கள் கூறிய ஒவ்வொரு உதாரணத்தையும் கவனித்து பார்த்தால் அதன் பின்னணியில் ஒரு வலுவான சமூக அமைப்பு இருப்பதை மறந்துவிட்டார்கள். ஒருவர் குப்பையை தொட்டியில் போடுவது நல்ல பழக்கம், ஆனால் அந்த குப்பையை தினமும் அகற்றும் நகராட்சி இல்லை என்றால் என்ன பயன்? ஒருவர் மரம் நட்டால் அது பாராட்டத்தக்க செயல், ஆனால் ஆயிரக்கணக்கான மரங்களை வெட்டும் நிறுவனங்கள் கட்டுப்படுத்தும் சட்டம் இல்லை என்றால் அந்த ஒரு மரம் இயற்கையை காப்பாற்றுமா? எனவே தனி மனித பொறுப்பு என்பது தொடக்கம் மட்டுமே, அதை வெற்றியாக மாற்றுவது சமூகத்தின் கூட்டு பொறுப்புதான். இந்த பட்டிமன்றத்தில் எங்கள் அணி பல ஆதாரங்களுடன் நிரூபித்தது, சுற்றுச்சூழலை பாதிப்பவை பெரும்பாலும் தனி நபர்கள் அல்ல, பெரிய அளவிலான சமூகம் மற்றும் தொழில்துறை செயல்பாடுகள், சட்ட

0: அடிப்படையிலான சமூக மற்றும் தொழில்துறை செயல்பாடுகள், சட்டம், அரசு, உள்ளாட்சி அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள், பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து செயல்பட்டால்தான் நிலையான மாற்றம் ஏற்படும். வரலாறு, இலக்கியம், உலக நாடுகளின் அனுபவம் அனைத்தும் கூட்டு பொறுப்பின் அவசியத்தையே காட்டுகின்றன. நடுவர் அவர்களே, ஒரு மனிதன் ஒரு விதையை விதைக்கலாம், ஆனால் அந்த விதை மரமாக வளர மண், மழை, காற்று, சூரியன் என இயற்கையின் ஒத்துழைப்பு தேவை. அதுபோல ஒரு மனிதனின் நல்ல எண்ணம் மட்டும் போதாது, நல்ல சமூகமும் அதனுடன் இணைய வேண்டும். ஒரு கை தட்டினால் ஓசை வராது என்பார்கள். அதுபோல ஒரு மனிதன் மட்டும் முயற்சி செய்தால் சுற்றுச்சூழலை முழுமையாக பாதுகாக்க முடியாது. மக்கள், அரசு, சமூக அமைப்புகள், தொழில் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் என அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் பசுமையான எதிர்காலம் உருவாகும். எனவே நடுவர் அவர்களே, தனிநபர் பொறுப்பு என்பது வெறும் பற்களை துளக்கும் பிரஷ் போன்றது. அது உங்களை மட்டும் சுத்தமாக வைக்கும். ஆனால் சமூக பொறுப்பு என்பது ஊரையே சுத்தப்படுத்தும் பேரூராட்சி கட்டமைப்பு போன்றது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உயரிய சிந்தனையோடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது வெளியில் தேடும் தனிநபர் விஷயம் அல்ல. அது ஒட்டுமொத்த சமூகத்தின் கூட்டு பொறுப்பு, கூட்டு ஒழுக்கம், சமூகத்தின் கடமை என்று கூறி எதிரணியின் வாதங்களை முற்றிலுமாக தவிடு பொடியாக்கி சமூக பொறுப்பின் அணியின் சார்பாக வெற்றியை தாங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றாய் உங்கள் கருத்தை முன்வைத்தீர்கள் அனிஷா ஷாஃப்ரின். நீங்கள் மூன்று முக்கிய கருத்துக்களை முன்வைத்தீர். ஒன்று, சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் சமூகத்தின் கூட்டு பொறுப்பு அவசியம் என்று. இரண்டாவது, பெரிய மாசுபாட்டிற்கு தொழிற்சாலைகள் மற்றும் அமைப்புகளே முக்கிய காரணங்கள் என்று. மூன்றாவதாக, திருக்குள் மற்றும் சங்க இலக்கியம் சான்றவர்களுடன் ஐவகை நிலங்களை பற்றியும், ஒரு கை தட்டினால் ஓசை வராது என்பதைப் போல ஒரு கூட்டாக இருந்தால் மட்டுமே சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் என்பதை நீங்கள் விளக்கினீர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தனிநபர் பொறுப்பா சமூகத்தின் பொறுப்பா என்ற இன்றைய பட்டிமன்ற தலைப்பில் இரு அணியினரும் தங்களது கருத்துக்களை அழகாக முன்வைத்தனர். முதலில் தனிநபர் பொறுப்பு வலியுறுத்திய அணி, சுற்றுச்சூழலை காப்பதற்கான முதல் படி ஒவ்வொரு மனிதனிடமிருந்து தொடங்க வேண்டும் என்று எடுத்துரைத்தனர். நாம் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை குறைப்பது, மரக்கன்றுகளை நடுவது, மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவது, தண்ணீரை வீணாக்காமல் இருப்பது, குப்பைகளை முறையாக அகற்றுவது போன்றவை அனைத்தும் தனிநபர் கடமைகளாகும் என்று கூறினர். உலகத்தில் ஏற்படும் பெரிய மாற்றங்களை அனைத்தும் ஒரே மனிதரின் சிந்தனையிலிருந்து தொடங்கியவை என்பதையும் அவர்கள் நினைவூட்டினர். நாம் மட்டும் செய்தால் என்ன பயன் என்று எண்ணாமல், நாம் செய்யாமல் இருந்தால் மட்டும் எப்படி வரும் என்று சிந்திக்க வேண்டும் என்ற கருத்தை வலிமையாக முன்வைத்தனர். மறுபுறம், சமூகத்தின் பொறுப்பை வலியுறுத்திய அணி, சுற்றுச்சூழல் பிரச்சினைகளை தனி மனிதனால் உருவாக்கப்பட்டவை மட்டுமல்ல, அவை சமூக அளவிலான சவால்கள் என்றும் விளக்கினர். காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, காடு அழிப்பு, தொழிற்சாலை கழிவுகள், காலநிலை மாற்றம் போன்ற பிரச்சினைகளை ஒரு மனிதனால் நீக்க முடியாது. அரசு, உள்ளாட்சி அமைப்பு, கல்வி நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள், அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஒரு மனிதன் மரம் நடலாம், ஆனால் ஒரு நகரத்தை பசுமையாக்குவது சமூக முயற்சியால்தான் சாத்தியம். ஒருவர் குப்பையை தெருவில் போடாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு தூய்மையான நகரத்தை உருவாக்க சமூக ஒழுக்கம், நிர்வாக திட்டங்களும் அவசியம். எனவே சமூகத்தின் பங்களிப்பு இன்றியமையாதது என்றனர். இரு அணிகளின் கருத்துக்களை கேட்கும்போது ஒரு உண்மை தெளிவாகிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்றால் ஒருவரின் கடமை மட்டுமல்ல, அது சமூகத்தின் கடமை மட்டும் அல்லாமல் இரண்டையும் இணைத்தால்தான் முழுமையான வெற்றி கிடைக்கும். ஒரு வீட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். வீட்டை சுத்தமாக வைத்திருக்க ஒருவரும் தங்கள் பங்கை செய்ய வேண்டும். ஆனால் அனைவரும் இணைந்து செயல்பட்டால்தான் வீடு முழுவதும் சுத்தமாக இருக்கும். இதுபோல பூமி என்ற பெரிய வீட்டையும் பாதுகாக்க தனிநபர் பொறுப்பு, சமூக பொறுப்பு அவசியம். இன்று உலகம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால்கள் காலநிலை மாற்றம் மற்றும் வெப்பநிலை உயர்வு, மழை மாறுபாடு, வெள்ளம், வறட்சி, புயல்கள், குடிநீர் பற்றாக்குறை ஆகியவை மனித குலத்தின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாகின்றன. இவற்றை சமாளிக்க சட்டங்களும் திட்டங்களும் தேவை. அதே சமயம் மக்களின் ஒத்துழைப்பும் தேவை. ஒரு விதையை ஒருவர் விதைக்கலாம், ஆனால் அது மரமாக வளர மண், நீர், காற்று, சூரிய ஒளி அனைத்தும் தேவைப்படுகிறது. அதுபோல சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் விதை தனிநபரிடம் விதைக்கப்பட்டாலும் அது சமூகத்தின் ஆதரவால் மட்டுமே பெரும் மரமாக வளர முடியும். நாம் அடிக்கடி கேட்கும் ஒரு பழமொழி உண்டு, சிறு துளி பெருவெள்ளம். ஒரு துளி தனியாக பெருவெள்ளமாக மாறாது.

பல துளிகள் ஒன்றாக சேரும்போதுதான் பெருவெள்ளமாக உருவாக்குகின்றது. அதுபோல ஒவ்வொரு மனிதனின் பொறுப்புணர்வும் ஒன்று சேரும்போதுதான் சமூக பொறுப்பாக மாறுகிறது. எனவே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது அரசு செய்ய வேண்டிய வேலை என்று மட்டும் எண்ணுவது தவறு. பொதுமக்கள் மட்டும் செய்ய வேண்டிய கடமைகள் என்று கூறுவதும் முழுமையான உண்மை அல்ல. இருவரும் இணைந்து செயல்பட வேண்டும். நாம் ஒரு மரத்தை வெட்டினால் அதன் விளைவை அனைவரும் அனுபவிக்கிறோம். நாம் ஒரு மரத்தை நட்டாலும் அதன் பயனை அனைவரும் பெறுகிறோம். இயற்கை யாரையும் பிரித்து பார்ப்பதில்லை. அதனால் அதை பாதுகாக்கும் பொறுப்பு அனைவருக்கும் பொதுவானது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தனிநபரின் பொறுப்பு ஆகும், சமூகத்தின் பொறுப்பும் ஆகும். இரண்டும் இணைந்தால்தான் பசுமையான எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்பதை முடிவாக கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: நேரம் 7:45. தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தமிழகத்தின் பழங்கால கலைப்பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 11 மற்றும் 12 நூற்றாண்டைச் சேர்ந்த தமிழகத்தின் வரலாற்று சிற்பங்கள் மற்றும் கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுவரை 600க்கும் மேற்பட்ட கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவது பாராட்டுதலுக்குரியது என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் தமிழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழை அரசியல் ஆதாயத்திற்காக சிலர் பயன்படுத்தி வரும் வேளையில் தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திரமோடி திகழ்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் சுகாதார இயக்கமாக ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இயக்கத்தின் வழிகாட்டுக்குழு கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதில் 105 கோடி மருத்துவ ஆவணங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தில் 500,000க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளும் 1,000,000க்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்களும் பதிவு செய்துள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறினார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். கரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 31 பேருக்கு அவர் நியமன ஆணைகளை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முதலமைச்சர் திரு விஜய் கரூரில் பேசிய நிகழ்ச்சி அரசு பள்ளிகளில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் திமுக கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள பதிவில், பள்ளி வளாகங்களில் அரசியலுக்கு இடமில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்வது முறையல்ல என்றும், வகுப்பறைகளை சுய விளம்பர களங்களாக மாற்ற தாவேக அரசு முயற்சித்தால் மக்கள் உரிய பதிலடி கொடுப்பார்கள் என்றும் திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், இதனை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு எடுக்க வேண்டும் என்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகம் முழுவதும் தகுதியான நபர்கள் அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மற்றொரு தீர்மானத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 125 கல்லூரிகளில் முதல்வர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். கல்லூரிகளின் வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இத்தகைய சூழல் தொடர அனுமதிக்கக்கூடாது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தாவேக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, திரு அருள்முருகன் அமர்வு,

0: இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. இம்மனு தொடர்பாக தேர்தல் ஆணையமும் முதலமைச்சர் திரு விஜயும் வரும் 30 தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், அதுவரை இந்த தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிடக்கூடாது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சிங்கப்பெண் அதிரடிப்படை மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 3 தொடங்கி நேற்று வரை 307 புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் பிரீத்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் கீர்த்தி 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் ஸ்பெயினின் எலியா கேனால்ஸை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் பிரீத்திகா பிரதீப் 140-135 என்ற புள்ளிக்கணக்கில் ஸ்பெயினின் ஆண்ட்ரியா முனோஸை வென்றார். பிரான்சின் லாப்ளைனேயில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் இனியன் பட்டம் வென்றார். 9 சுற்று முடிவில் 7.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். சர்வதேச இணைய செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி பட்டம் வென்றார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் ஆர்தோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 800 மீட்டர் ஓட்டத்தின் ஆடவர் பிரிவில் ஷக்கீலும் மகளிர் பிரிவில் புர்மேஸ்வரி தேவி ஹுட்ராமும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்ட பிரிவில் அபய் சிங்கிற்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய அணிக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. 126 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி கிளாஸ்கோவில் வரும் 23 தொடங்கி அடுத்த மாதம் 2 வரை நடைபெறவுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் கோவையில் நடைபெற்ற மனித விலங்கு மோதல் குறித்த தேசிய கருத்தரங்கில் மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் பங்கேற்று ஆற்றிய உரை, திருப்பத்தூரில் பிரதமரின் வித்யாலட்சுமி கல்வி கடன் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் சார்பில் மனித விலங்கு மோதல் குறித்த தேசிய கருத்தரங்கம் கோவையில் உள்ள மத்திய வன அலுவலர் பயிற்சி மையத்தில் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றினார் மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங். அவர் பேசுகையில்,
2: On this very important event, when we inaugurate the Center of Excellence for Management of Human-Wildlife Conflict, all of us have been working long and hard towards objective of conservation of wildlife. Conservation efforts have resulted in a high numbers of our endangered species. We have managed to save them, and it is a great success story that we often talk about it not only in India but in international forums also. Under the guidance of our Honorable Prime Minister, now we have come down to very specific programs, policies for conservation. Action plans for habitat conservation, for species-specific flagship programs, reintroduction of species such as the cheetah, and also conservation of the great Indian bustard. These are initiatives that have really set apart our conservation efforts in this country. It is a very important step taken to standardize a platform for real-time incident reporting, hotspot mapping, and also evidence-based policy formulation that will be required if you have to face these challenges successfully. There will be a national workshop on human-wildlife conflict today, and this is a good opportunity to exchange knowledge, share experience, also the best practices from our policymakers, researchers, and the field workers. Environment today occupies a very important place in all international forums, from the UN to many other bodies. In the past decade, we have achieved great success in making much better relations with other countries in the world. Our foreign policy outreach has resulted in showcasing India's economic force. Environment has become a very important factor in soft international diplomacy. International Solar Alliance, so International Big Cat Alliance, so CDRI, LEED IT, these have propelled India onto the center stage of environment and conservation. And even the steps that we take in our country today for mitigation of a human-wildlife conflict, these examples are, I think, one of the leading examples in the world. I get to visit many countries in the world, especially African countries, and they always want to teach them what we are doing in this field, not only conservation, but also human-wildlife conflict is becoming an increasing problem for not just India, but many other countries, especially

0: African countries. And this is where I feel that the center will play a very important part, not only to form solutions within the country. You can hold international conferences. We can engage in capacity building of other countries also. And in that sense, when we talk about Viksit Bharat or international presence, we can, through this very important research and other programs that will go off in the center, we can become the guiding light for other countries also.
1: திருப்பத்தூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பிரதமரின் வித்யாலட்சுமி கல்வி கடன் திட்டம் மாணவர்களுக்கு மிகவும் பயனளிப்பதாக உள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: வருங்கால தலைமுறையினரை மெருகேற்றுவதில் பெரும் பங்கு வகிப்பது கல்வி செல்வம். அத்தகைய கல்வி செல்வம் பெற நிதி வசதி ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதை நோக்கமாக கொண்டு மத்திய நிதி அமைச்சகம், உயர்கல்வி அமைச்சகம் மற்றும் இந்திய வங்கிகள் ஆகிய மூன்றின் வழிகாட்டுதலில் பிரதம மந்திரி வித்யாலட்சுமி இணையதளம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தரமான கல்வி ஏற்றத்தாழ்வின்றி அனைவரும் பெறும் வகையில் சமநிலையை உருவாக்கி இருக்கிறது. இந்த இணையதளத்தின் வாயிலாக எந்த வங்கியிலிருந்தும் பல்வேறு திட்டங்களின் கீழ் கல்வி கடன் பெற நேரடியாக விண்ணப்பிக்க முடியும். கல்வி கடனுக்காக வங்கியில் பல மணி நேரம் காத்திருக்காமல் எளிதிலும் மிக குறுகிய காலத்திலும் கடன் பெற முடியும் என்பதை பிரதம மந்திரி வித்யாலட்சுமி இணையதளம் சாத்தியமாக்கி இருக்கிறது. பிரதம மந்திரி வித்யாலட்சுமி கல்வி கடன் திட்டத்தின் மூலமாக இணையதளத்தில் எளிதாக பதிவு செய்து பெற்ற கல்விக்கடன் தங்களது நிதி நெருக்கடியை சரிசெய்ய பெரிதும் உதவியாக உள்ளது என பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: என் பேர் ஜான்சி, நான் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன். ஃபீஸ் கட்டுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப எனக்கு லோன் கிடைச்சிடுச்சு, 150,000 கிடைச்சிருக்கு எஜுகேஷன் லோன். இது வந்து என்னோட படிப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, முக்கியமா என்னோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
4: டாக்டர் பேரு பிரீத்தி, அவங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல பிடெக் ஐடி கோர்ஸ் கிடைச்சிருக்கு. அவங்க 1 இயர் முடிச்சிட்டாங்க, இப்ப செகண்ட் இயர். 1 இயர் ஃபீஸ் கட்டிட்டேன். 1 இயர் ஃபீஸ் வந்து 270,000. 1 இயர் கட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பிஎம் வித்யாலட்சுமி மூலமா ஆன்லைன்ல அப்ளை பண்ணியிருந்தோம் எஜுகேஷன் லோனுக்காக. அது இப்ப 615,000 சாங்ஷன் ஆயிருக்கு. எங்க டாக்டர் படிப்புக்கு நல்ல ஒரு உதவியா இருக்கும்.
2: திறமையான மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ள இத்திட்டத்தின் மூலமாக எந்த ஒரு மாணவரும் தரமான உயர்கல்வியை தொடர்வதை நிதி கட்டுப்பாடுகள் தடுக்காது. பிரதம மந்திரி வித்யாலட்சுமி இணையதளம் வாயிலாக மேற்படிப்பிற்காக கல்வி கடன் வழங்கும் வழிமுறையில் வெளிப்படையான உள்கட்டமைப்பை ஏற்படுத்தி தகுதியான மாணவர்களுக்கு பிணையம் இல்லாமல் எளிதில் மற்றும் மிக குறுகிய காலத்தில் கல்வி கடன் சென்றடைவதை உறுதி செய்து வருகிறது மத்திய அரசு.
1: நாகை மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் வரும் 31ஆம் தேதிக்குள் பதிவு செய்து கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள்.
5: பாரத பிரதம மந்திரியின் பயிர் காப்பீடு திட்டம் விவசாயிகளுக்கு எதிர்பாராமல் ஏற்படும் இழப்புகளுக்கு நிதியுதவி வழங்கி பாதுகாக்கவும் பண்ணை வருவாயை நிலைப்படுத்தவும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2026-27 ஆம் ஆண்டில் குறுவை பருவத்தில் நெற்பயிரை பாரத பிரதம மந்திரியின் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்ய அரசு அனுமதியை அளித்துள்ளது. குறுவை பருவத்திற்கு விவசாயிகள் பதிவு செய்ய வருகிற 31ஆம் தேதி கடைசி நாளாகும். இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் பயிர் காப்பீடு திட்டத்தில் விருப்பத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்படுவார்கள். கடன் பெறா விவசாயிகள் இம்மாவட்ட பொது சேவை மையம் மூலமாகவோ வங்கிகள் மூலமாகவோ தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ விருப்பத்தின் பேரில் பதிவு செய்து கொள்ளலாம். ஆகவே விவசாயிகள் இறுதி நேர நெரிசலை தவிர்க்கவும் விவசாயிகளின் விண்ணப்பங்கள் விடுபடாமல் இருக்கவும் பிரதம மந்திரியின் பயிர் காப்பீடு திட்டத்தில் பிரிமிய தொகை செலுத்தி தங்களது பயிர்களை முன்கூட்டியே பதிவு செய்ய கேட்டுக் கொள்ளப்படுகிறது. விவசாயிகள் ஏக்கருக்கு காரிப் நெற்பயிருக்கு ₹465 காப்பீட்டு கட்டணமாக செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம். விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழிவு விண்ணப்பத்துடன் கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல் அல்லது விதைப்பு சான்றிதழ், வங்கி கணக்கு புத்தகத்தின் முன்பக்க நகல், இ ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து காப்பீடு செய்து கொள்ளலாம். காப்பீடு செய்துள்ள கிராமத்தின் பெயர், புல எண், பரப்பு, வங்கி கணக்கு எண் ஆகியன சரியாக உள்ளதா என்பதை சரிபார்த்துக் கொண்டு அதற்கான ரசீதை பதிவு செய்த இடத்தில் பெற்றுக் கொள்ள வேண்டும். மேலும் இத்திட்டம் தொடர்பான விவரங்களுக்கு விவசாயிகளில் ஏற்படும் சந்தேகத்தின் உரிய பயிர் காப்பீடு நிறுவன முகவர் அல்லது தங்களது வட்டார வேளாண்மை விரிவாக்க மையத்தில் உள்ள அலுவலர்களை அணுகி தெரிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் சர்தார் வல்லபாய் பட்டேலின் தொலைநோக்கு பார்வையை நனவாக்கும் வகையில் ஒன்றிணைந்த நம்பிக்கையான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய நாட்டை உருவாக்க உறுதிப்பாட்டுடன் செயல்படுவோம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமது ஆஸ்திரேலிய பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமது இந்த பயணத்தின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெற்றுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் தமது பயணத்தை முடித்துக் கொண்டு நியூசிலாந்து புறப்பட்ட பிரதமர் திரு

0: நரேந்திர மோடியை அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பென்னி ஓங் விமான நிலையத்தில் வழி அனுப்பி வைத்ததாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஷ்வால் கூறியுள்ளார். பிரதமரின் இந்த பயணம் இருநாட்டு மக்களிடையே ஆழமான பிணைப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் திரு ஜெய்ஷ்வால் தெரிவித்துள்ளார். மீன் உற்பத்தியில் உலக அளவில் இரண்டாவது பெரிய நாடாக இந்தியா உள்ளது என்று தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் மீன் உற்பத்தி 106% அளவிற்கு வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டருடன் சென்ற இந்திய கப்பல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்களின் சமூக ஊடக வலைதள பக்கங்கள் மூலம் தவறான தகவல் பரப்பப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி ஏமன் கடற்பகுதியில் சென்று கொண்டிருந்த கப்பல் தீ விபத்துக்குள்ளான பழைய படங்களை போலியாக வெளியிட்டு மக்களிடையே அச்சத்தை உண்டாக்குவதாகவும் உண்மை தகவல்களை ஆதாரப்பூர்வ தளங்களில் சென்று சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது.
1: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: கட்டணா ஸ்வயம் ஹி கட்படு பாரதிய சேனா.
1: திரைக்கானத்தில் இனி கேட்கலாம் போகன் படத்திற்காக லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் பாடிய பாடல்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை 31
2: திரைக்காலத்தின் நிறைவாக ஒலிக்கிறது கருப்பன் படத்திற்காக பிரதீப் குமார் பாடிய பாடல்.

நேரம் 11:40. ஆகாஷ்வாணி சென்னை 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் இனி நாம் கேட்கவிருப்பது திரைகானம். திரைகானத்தில் முதலாவதாக பட்டணத்தில் பூதம் திரைப்படத்திற்காக டி.எம். சவுந்தரராஜன் எல்.ஆர். ஈஸ்வரி குழுவினர் பாடிய பாடலை இப்பொழுது கேட்கலாம்.

100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் நாம் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டிஎம் சவுந்தரராஜன் எல்ஆர் ஈஸ்வரியின் குரலில் ஒலிக்க வருகிறது செல்வமகள் திரைப்பட பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: காற்றலையில் இப்போது நாம் கேட்டு மகிழவிருப்பது இரவின் மடியில். முதலாவதாக பூவே உனக்காக திரைப்படத்திற்கு பாடல்களை நாம் கேட்கலாம்.

ஒலித்த குரல் உன்னிகிருஷ்ணனின் குரல். அடுத்ததாக ஒலிக்க வருவது எஸ் ஏ ராஜ்குமார் குழுவினர் பாடிய பாடல் பூவே உனக்காக. திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் நேர்களே.

பூவே உனக்காக திரைப்பட பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஒலிக்க வருவது ஜெயச்சந்திரன் சுஜாதா ஆகியோரின் குரல்களில்.

நேரம் இப்பொழுது 12:30. பூவே உனக்காக திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். டி.எல். மகாராஜன் குரலில் ஒலிக்க வருகிறது இதோ இந்த பாடல்.

ஒலித்த பாடலை பாடியவர்கள் சித்ரா, அனுராதா, ஸ்ரீராம். அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடலை பாடியவர்கள் மனு, ஸ்வர்ணலதா.

இதுவரை 100.1 மெகா ஹெட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நாம் கேட்டு ரசித்தது இரவின் மடியில். இன்னும் சில நொடிகளில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: இந்த

இரவு பொழுதில் நாம் கேட்கலாம் நினைவில் நின்றவை. படகோட்டி திரைப்பட பாடல்களை இப்பொழுது நாம் கேட்கலாம். டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா ஆகியோரின் குரல்களில் ஒலிக்க வருகிறது

நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் நினைவில் நின்றவை. அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடலை பாடியவர் டிஎம் சவுந்தரராஜன், பி சுஷீலா ஆகியோர். நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் படகோட்டி திரைப்பட பாடல்களை.

0: அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது காதலிக்க நேரமில்லை திரைப்பட பாடல்களை. பி வி ஸ்ரீனிவாஸ் குழுவினர் பாடிய பாடலை இப்பொழுது கேட்கலாம்.
1: மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே, ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானே.

0: மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே. ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானே. ஆளு அம்பு தேனை வச்சு காரு வச்சு போர் அடிக்கும் கோமானே. ஹலோ ஹலோ கமான் கமான் கோமானே.
1: அடுத்ததாக ஒழிக்கவிருக்கும் பாடலை பாடியவர்கள் பி வி ஸ்ரீனிவாஸ், பி சுஷிலா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: அம்நேரில் 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம் இப்பொழுது நள்ளிரவுக்கு பின் 2:11. நேயர்கள் இனி கேட்கலாம், நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் உரிமைக்குரல், சிரித்து வாழ வேண்டும், நேற்று இன்று நாளை ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிவுலா வர கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி அலங்கரிக்க முதலில் உரிமைக்குரல் படத்திலிருந்து பாடல்கள். முதல் பாடல் கே ஜெயஸ்தஸ் பி சுசீலா குரலில், அதனைத் தொடர்ந்து டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள 3 பாடல்களை தொடர்ந்து கேட்கலாம்.

பூரம் உன்ன பூவா நினைப்பேன், நினைச்சு கையால் எடுப்பேன், எடுத்து நெஞ்சோட நினைப்பேன், அழைச்சி எல்லாம் முடிப்பேன், அழைச்சி எல்லாம் முடிப்பேன். நேத்து பூத்த

கூடல் வரும் இந்த காதல் கணக்கு நமக்கு கண்ணில் இருக்கு இருக்கு காலம் எதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நேத்து பூத்தாளே ரோஜா முட்டு பறிக்க கூட

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:29:25 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதிலே கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மேற்கூட்ட தொடர்ந்து சிரித்து வாழ வேண்டும் படத்திற்காக TM சௌந்தரராஜன், P. சுசீலா, S. ஜானகி, வாணி ஜெயராமுடன்

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:53. நெஞ்சம் மரப்பதில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேற்று இன்று நாளை படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: நேரம் 3:42:30. இனியராகும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து மெக்ஸி ஹாசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம்.
1: யூ ந மில் முஜ்ஸே கஃபா ஹோ ஜைஸே சாத் சல் பாதே சபா ஹோ ஜைஸே பாதே சபா சுபா கி குப்சூரத் ஹவா தோ பேஷே கிதமத் ஹை. चौधरी साहब, बादल भाई, जरा सी लाइट दें ताकि मैं कुछ आंखों में आंखें मिले, कुछ हम

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேரம் 4:10:55.
2: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் தவில் வலச்சி வச்சி, பட்னம் சுப்பிரமணியர் இயற்றிய நவராக மாளிகா வர்ணம் ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் தவில். தொடர்ந்து தாயி திரிபுர சுந்தரி, பெரியசாமி தூரன் பாடல், சுத்தசாவேரி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேர்களின் 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு. நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:10:55. நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சி அலங்கரிக்க முதலில் ஒலிக்கிறது ஹரிதாஸ் படத்திற்காக எம் கே தியாகராஜ பாகவதர் பாடியுள்ள பாடல்.

மீண்ட சொர்க்கம் படத்திற்காக எம்எல் வசந்தகுமாரி பாடிய பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து டி கே கலா, பி எஸ் சசிரேகா குழுவினரோடு பாடியுள்ள அத்திப்பூ பூத்தது படப்பாடல்.